0: ജീവിതത്തിന്റെ ഓരോ നിമിഷത്തിലും തങ്കലക്ഷ്മി ചിറ്റ് ഫണ്ട്സ് പ്രൈവറ്റ് ലിമിറ്റഡ് സിൻസ് 1962.
1: ഇത്തവണ ജോയ് വാലി ദിവാലി. ഈ ദീപാവലിയിൽ ജോയ് ആലുക്കാസിനൊപ്പം കൂടുതൽ സന്തോഷം നേടാം.
2: എല്ലാ ആഭരണങ്ങളുടെയും പണിക്കൂലിയിൽ ഫ്ലാറ്റ് 50% ഓഫ്.
1: സ്വർണം വിൽക്കുമ്പോൾ 15 മിനിറ്റിനുള്ളിൽ പണം നേടാം.
2: കൂടാതെ മൂല്യത്തിൽ യാതൊരു കുറവും വരുത്താതെ പഴയ സ്വർണ്ണാഭരണങ്ങൾ മാറ്റിവാങ്ങാം.
1: ഏവർക്കും ദീപാവലി ആശംസകൾ.
3: ജോയ് ആലുക്കാസ്, വേൾഡ്സ് ഫേവറേറ്റ് ജ്വല്ലർ.
0: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർജി ഹീര ഓൺ അഹല്യ FM. വണക്കം, വെൽക്കം. ഇത് അഹല്യ FM 90.4 and this is RJ Heera with you. ആൽവാർപേട്ടനാ உங்களுக்கு என்ன ஞாபகத்துல வரும்? எனக்கு என்ன ஞாபகத்துல வரும் தெரியுமா? ஆல்வார்பேட்டே ஆளடா அறிவுரைய கேளடா, ஊரே காதல் ஊரில் இல்லையடா. இந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வரும். ஆனா ஒரிஜினலா பார்த்தா அங்க வந்து பியூட்டிஃபுல் ஹவுசஸ், எக்ஸ்பென்சிவ் கார்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், சினிமா செலிபிரிட்டிஸ், பிஸி ரோட்ஸ் அண்ட் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இந்த ஆழ்வார்பேட்டுக்கு ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பாஸ்ட் இருக்கு. இன்னைக்கு நாம பாக்குற ஸ்ட்ரீட்ஸ்ல ஒரு காலத்துல பெரிய கார்டன் எஸ்டேட்ஸ் இருந்திருக்கு, நவாப்ஸும் வெல்தி ஃபேமிலிஸும் வாழ்ந்திருந்தாங்க, கோர்ட் பில்டிங்ஸ் இருந்திருக்கு, லாயர்ஸ் கேசஸ் இந்த ஏரியால ஒரு லீகல் சென்டரை கூட இருந்திருக்கு. கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க, இன்னைக்கு நம்ம டிராபிக்ல க்ரோஸ் பண்ற ஒரு ரோட் பல டெக்கேட்ஸ்க்கு முன்னாடி ஒரு கோட்டுக்கு போகிற வழியா இருந்திருக்கலாம். சோ இன்னைக்கு நாம ஆழ்வார்பேட்டை பார்க்க போறது இல்ல, நம்ம ஆழ்வார்பேட்டுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற ஆழ்வார்பேட்டை தேடி போறோம். இது அகல் FM 90.4 and this is RJ Heera with you. நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேசணும். பாட்டுக்கு அப்புறம் திரும்பி வாங்க. Stay tuned.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. நம்ம சென்னை ஹிஸ்டரியில நவாப்ஸ் பத்தி பேசும்போது ஆர்கோ டவுன் தான் இமீடியட்லி ஞாபகத்துல வரும் இல்ல. இது அஹலி எஃப்எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர் ஜி ஹீரா வித் யூ. ஆனா ஓல்ட் மட்ராஸ்ல அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலிஸோட பிரசன்ஸ் சிட்டியோட பல பார்ட்ஸ்ல இருந்தது. ஆழ்வார் பேட்டு அந்த வேர்டோட ஒரு பார்ட். நவாப்ஸ், வெல்தி லேண்ட் ஓனர்ஸ், இன்ஃபுளுன்ஷியல் ஃபேமிலிஸ் இவங்க வாழ்ந்த காம்பவுண்ட்ஸ் ரொம்ப பெருசா இருந்திருக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா, அப்போ ஒரு வெல்தி ஃபேமிலியோட ரெசிடென்ஸ் இட் செல்ஃப் ஒரு சோஷியல் ஸ்பேஸ். கெஸ்ட் வருவாங்க, பொலிட்டிக்கல் டிஸ்கஷன்ஸ் நடக்கும், மியூசிக், ஃபுட், செலிப்ரேஷன்ஸ். ஒரு வீட் இட் செல்ஃப் ஒரு ஸ்மால் இன்ஸ்டிடியூஷன் மாதிரி ஃபங்க்ஷன் பண்ற ஒரு டைம். ஸோ இன்னைக்கு நம்ம செலிபிரிட்டி ஹவுஸ்னு பேசுறோம்ல, அந்த காலத்துல பவர்ஃபுல் ஃபேமிலிஸோட ஹவுசஸ் அப்படி ஒரு ஸ்டேட்டஸ். ஆனா சிட்டி க்ரோ ஆகும்போது இந்த பெரிய எஸ்டேட்ஸ் கிராஜுவலி ஸ்பிளிட் ஆயிடுச்சு. ஒரு எனார்மஸ் ப்ராப்பர்ட்டி, அப்புறம் ரெண்டு, அப்புறம் பல பிளாட்ஸ், அப்புறம் ரோட்ஸ், அப்புறம் ஹவுசஸ், அப்புறம் அபார்ட்மெண்ட்ஸ். ஒரு ஃபேமிலியோட காம்பவுண்ட் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நைபர்ஹுட்டாக மாறிடுச்சு. அதனால ஆழ்வார்பேட் ஸ்ட்ரீட்ஸில் நடக்கும்போது நம்ம பார்க்கறது ஒரு ரோடு மட்டும் இல்லை, ஒரு காலத்தில் இருந்த ஒரு பெரிய எஸ்டேட்டோட பீஸா கூட பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ அந்த கிராண்டான லேண்ட்ஸ்கேப்பை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது இன்னைக்கு நாம பாக்குற மாதிரி கிடையாது, அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், ஆனா பாட்டுக்கு அப்புறம். இது அஹல்யா எஃப்எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. ആൽവാർപേട്ടില് കോച്ച് എങ്ക ഇരിക്കുന്നു കേട്ടാ ഇങ്ക കോട്ടാ അപ്പം യൂസ് ഇപ്പോൾ അഹലി എഫ് എം 90.4 and this is RG Hira with you. ഇത് നമ്മ നേരം. ஆனா ஒரு காலத்துல ஆழ்வார்பேட்டில் சடர் கோர்ட்டும் ஃபௌஜிதரி கோர்ட்டும் இருந்திருது. எஸ் கோர்ட் ஜட்ஜஸ் இருக்கு, லாயர்ஸ், லிட்டிகன்ஸ், லீகல் கேசஸ் இந்த ஏரியாவோட டெய்லி லைஃபோட ஒரு பார்ட். கோர்ட் காம்ப்ளெக்ஸ் இருந்து சரௌண்டிங் நேச்சுரலி பிஸியா இருக்கும்ல. கேஸுக்கு வந்தவங்க, லாயர்ஸ், ஒஃபிஷியல்ஸ், பல டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் மூவ்மெண்ட். ஸோ நாம இப்ப பாக்குற ரெசிடென்சியல் ஆழ்வார்பேட்டுக்கு ஒரு காலத்துல லீகல் ஐடென்டிட்டி இருந்தது. அந்த கோர்ட் பில்டிங்ஸ் பல டெக்கேட்ஸ் ஃபங்க்ஷன் பண்ணின பிறகு சிட்டியோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆயிடுச்சு. கோர்ட் வேற இடத்துக்கு மூவ் ஆச்சு, பில்டிங்ஸ் டிசப்பியர் ஆயிடுச்சு, லேண்டோட யூஸ் சேஞ்ச் ஆச்சு. ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங் க்வெஸ்சன், ஒரு பிளேஸ்ல கோர்ட் இருந்ததை நம்ம இன்னைக்கு எப்படி ரிமெம்பர் பண்ணுவோம்? பில்டிங்ஸ் போயிடுச்சுன்னா ஹிஸ்ட்ரியும் போயிடுமா? இல்லை, ஸ்ட்ரீட் நேம்ஸ், ஓல்ட் ரெக்கார்ட்ஸ், ஃபோட்டோகிராஃப்ஸ், லோக்கல் மெமரிஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு சிட்டியோட மெமரியை ப்ரிசர்வ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆழ்வார்பேட்டை சுற்றி இருக்கு. தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. பாட்டுக்கு அப்புறம் நான் திரும்பி வந்து சொல்கிறேன். இது அஹல்யா எஃப்எம் 90.4 and this is RG Hira with you. Stay tuned.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. വെൽക്കം ബാക്ക്. ഇത് അഹലി എഫ് എം 90.4 ആൻഡ് ദിസ് ഇസ് ആർ ജി ഹീര വിത്ത് യു. ഇന്ത് ആൽവാർപേട്ട് ഹിസ്റ്ററിയില് ഒരു ഡാർക്ക് ചാപ്റ്റർ ഇരുക്കു. ഒരു മരം, ഒരു ഗലോസ് ട്രീ. അന്ത മരത്തില് കോർട്ടില് ഡെത്ത് സെന്റൻസ് വാങ്ങിനവങ്ക എക്സിക്യൂട്ട് പണപ്പെട്ടതാക ഒരു ഹിസ്റ്റോറിക്കൽ അക്കൗണ്ട്സ് ഉള്ളത്. ഇന്നിക്ക് അന്ത മരം എങ്ക ഇരുന്നതെന്ന് നമ്മൾക്ക് എക്സാക്റ്റാ കാട്ട മുടിയാത്. ആനാ അന്ത സ്റ്റോറി മറ്റും ആൽവാർപേട്ടോട് ഹിസ്റ്ററിയില് ഇരുക്കു. 1800s ബിഗിനിങ്ല പ്രസന്റ് ഡേ ആൽവാർപേട്ട് ഒരു മേജർ ജുഡീഷ്യൽ ഏരിയാവാ ഇരുന്നത്. അതായത് സിവിൽ കേസസ്ല അതേമാതിരി ക്രിമിനൽ മാറ്റേഴ്സില് ഡിസിഷൻ சொல்ற மாதிரி ஒரு கோர்ட். இந்த கோர்ட் இருந்த ஏரியா இன்னைக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச அம்புஜாமா ஸ்ட்ரீட், பாஷியம் பஷீர் அகமது ஸ்ட்ரீட், ஸ்ரீமன் ஸ்ரீனிவாச ஐயங்கர் ரோட் பக்கத்துல இருந்தது. அப்ப இந்த ஏரியா இப்போ மாதிரி பேக்ட் சிட்டி எல்லாம் இல்ல. கோர்ட்டுக்கு வர்ற லாயர், ஜட்ஜஸ், விட்னஸ், அக்யூஸ்ட் பீப்புள், ஃபேமிலி எல்லாரும் நடமாடிக்கிட்டு இருக்கிற ஒரு பிஸி ஜுடிஷியல் கேம்பஸ். ஆனா இந்த கோர்ட்டோட ஆப்போசிட் சைட்ல ஒரு மரம் இருந்தது. அந்த மரம் தான் இந்த ஸ்டோரியோட டார்க்கஸ்ட் கேரக்டர். அந்த ட்ரீல கோர்ட் பாஸ் பண்ணின கேபிட்டல் சென்டென்சஸ் எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டதாக ஹிஸ்டோரிக்கல் அக்கவுண்ட் சொல்லுது. திங்க் அபவுட் தட். ஒரு பக்கம் கோர்ட் ஜஸ்டிஸ் ஜட்ஜ்மெண்ட், இன்னொரு பக்கம் அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸோட ஃபைனல் கான்சிக்வன்சஸ். அந்த ட்ரீக்கு ஹேங்கிங் ட்ரீன்னு ஒரு பேர் வந்திருந்ததாகவும் அக்கவுண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுது. 1861 இந்தியன் ஹைகோர்ட் ஆக்டுக்கு அப்புறம் இந்த கோர்ட்ஸ் எல்லாம் அபாலிஷ் பண்ணப்பட்டது. ஆனா அதோட ஃபுட் பிரிண்ட்ஸ் இன்னும் ஸ்ட்ரீட்ல இருக்கு, அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஸ்ட்ரீட்ஸுக்கு பின்னாடி நடக்குது. ஆழ்வார்பேட்டைனா சும்மா அப்படியே ஆழ்வார்பேட்டை அவ்வளவுதானே அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பாட்டுக்கு அப்புறம் we will discuss இது அஹலி எஃப்எம் 90.4 and this is RG ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. വെൽക്കം ബാക്ക്. இன்னைக்கு நம்ம ஆழ்வார்பேட்டை ஒரு டிஃபரண்ட் ஆங்கிள் பார்த்தோம்ல. இது அகலி எஃப்எம் 90.4 and this is RG Hira with you. நம்ம ஃபெமிலியர் ஆழ்வார்பேட்டுக்கு பின்னாடி கார்டன்ஸ் இருந்தது, அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலிஸ் இருந்ததாக, நவாப்ஸோட கனெக்ஷன்ஸ் இருந்ததாக, மோர் சர்ப்ரைசிங்லி கோர்ட்ஸ் இருந்தது. ஒரு காலத்துல லாயர்ஸ் நடந்த சேம் லேண்ட்ல இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு போகிறோம். ஒரு காலத்துல கேசஸ் டிஸ்கஸ் பண்ண இடத்துல இன்னைக்கு நம்ம காஃபிஸ் டிஸ்கஸ் பண்றோம். சிட்டி மாறிடுச்சு, பீப்புள் மாறிட்டாங்க, பில்டிங்ஸ் மாறிடுச்சு, ஆனா லேண்ட் அது எல்லாத்தையும் சைலண்டா ரிமெம்பர் பண்ணிட்டு தான் இருக்கு. இந்த தெரு பார்த்தா என்ன தெரியும், ஆனா இந்த தெரு என்ன பார்த்திருக்குன்னு கேட்கணும். அதுதான் நம்ம ஆழ்வார்பேட்டு சீரீஸோட க்வெஸ்சன். நெக்ஸ்ட் டைம் ஆழ்வார்பேட்டில் டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவா பாருங்க. மேபி நீங்க பாக்குற ரோடுக்கு பின்னாடி ஒரு கோர்ட் இருக்கலாம், ஒரு பேலஸ் இருக்கலாம், ஒரு சினிமா ஸ்டோரி இருக்கலாம், ஒரு அன்ஃபர்கெட்டபிள் சென்னை இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு இன்னும் பேச வேண்டியதா இருக்கு. கவலைப்படாதீங்க. ஆழ்வார்பேட்டோட நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். இது அகலி எஃப்எம் 90.4 and this is RG Hira with you. Stay tuned.